0: சர்வத்துர் தானே,
1: கே சர்வத்துர் கோணே, கே சர்வத்துர் போனே,
0: கே சர்வத்துர் தேசே, கே சர்வத்துர் பேசே,
1: கே சர்வத்துர் ராஜே, கே சர்வத்துர் சாஜே,
0: கே சர்வத்துர் தீனே, கே சர்வத்துர் லீனே,
1: கே சர்வத்துர் ஜாவோ, கே சர்வத்துர் பாவோ,
0: கே சர்வத்துர் தேசே, கே சர்வத்துர் பேசே,
1: கே சர்வத்துர் காலே.